0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தி ரெஸ்பான்சிபிள் ஜுவல்லர். மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் நின்றுள்ள ஓரோ ஜுவல்லரி பீஸுகளும் எத்திக்கலி சோர்ஸ்ட் ஆன. அதோடப்பம் மலபார் ப்ரோமிஸ் நல்குன கம்ப்ளீட் ட்ரான்ஸ்பரன்சியும்.
2: இன் அசோசியேஷன் வித்
3: கமர்ஷியல் பேங்க், we are saving more turns dreams into reality. கமர்ஷியல் பேங்க்ஸ் 5 மில்லியன் ரியால்ஸ் ட்ரீம், ட்ரீம் பிகர். Naseem Healthcare, no queues, no hassle. Just book your appointment on the Naseem Hayat app and experience faster consultations. Download it today.
4: And Lulu, hypermarkets, supermarkets and department stores, where the world comes to shop.

0: ரேடியோ சுனோ 91.7 FM
1: கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்.
0: This is home delivery only on Radio Suno 91.7 FM
1: in association with

0: ரேடியோ சுனோ 91.7 FM
1: கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்
2: மேட்டினி கிளாசிக்ஸ்
3: கேட்டு கொதி தீராத்த பாட்டுகள் ஓர்மையிலே 80களுடைய இனங்கள் இன்று மேட்டினி கிளாசிக்ஸ்.

0: 93.7 FM.
1: Qatar's favorite radio station.
0: அதே என்ன பர்த்டே செலிப்ரேஷன்ல செலவு ஏண்டே?
2: Listen to my songs on Radio Suno 91.7 FM. Kettu kettu kutkudum.